0: ஆர் மே பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ பியும் ஏக்ரே வேர் குவாரோ
0: ஆர் மே பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ இடியுனோ ஆர் ரேடியோ.

அப்புறமேட்டு கூறு நீனு நீ போட்டறியோ எனக்கு நீ பேக பாப்பே பண்ணி போனோபா இனி பேஜக்கு தந்துவா வாங்க மேல ஜோனி கொண்டு போறியா குடுத்தான் போவா ஜோனி ஜோனி மேல ஜோனி கொண்டு